ஐயா பிஸ்மன் பிசும்பனே பிஸ்மன் பிசும்பை பிஸ்மாத் ஜின் பூஜ்யா தின் ஆயா ஸ்வாத் பிரபுகே ரங்க ராத் தன் ரஹே குருகே பஜன் பதார்த்த லஹே ஓய் தாத்தே துக்க காட்டன்ஹார் ஜாக்கே சங்க தரை சம்சார் ஜன்கா சேவக் சோ வட்பாகீ ஜன்கே சங்க ஏக லிவ லாகீ குண கோபிந்த் கீர்த்தன ஜன காவே.